இருக்குமா? மேகம் சேகத்தின் பியார், நான் உன்னை காதலிக்கிறேன் சார், நின்னு பிரேமிஸ்தான் நானு சார் சார்.